0: காது தூத்த தேசி
1: லவ் இஸ் எ சேக்ரட் லவ் இஸ் எ சேக்ரட் லவ் கிரியேட்டட் கிரியேட்டட் வித் லவ் கிரியேட்டட் வித் லவ் ஐ லவ் ஐ லவ் இன் லவ் ஐ லவ் இன் லவ் லவ் இஸ் தி பிகினிங் லவ் இஸ் தி பிகினிங் லவ் இஸ் தி கன்டினியூஷன் லவ் இஸ் தி கன்டினியூஷன் லவ் இஸ் தி